0: རང ཚོ ཉེ མ རེད པས
1: དེ ལ ནི གུ རིང གུ ཆི ནི ཇུམ ཅེ ཡག ཅེ དོན ཡ མོ ཆུ ཇུག དོ མ གོ རེ ཅེ གེབ ཐོ པ ཅེ མ ཤི བ
0: ད ཅེ དུང མེ ནེ ཅེ དུ ཅུ ལེ ཐོང མེ རེ ཉེ སམ པ ང ལེ ཐོང གོ མ རེ སམ
1: ཅེ ལ སམ དོ དིན ཅེ ཅེ ནི རང མེན པེ སོ རེ ཅུ
0: ང ཡི ཅེ སམ ཡོ བེ མེ ཅེ རེ བ
1: ཆབ ཆ སང ང དེ ཤི ད ཉེ རང ཤེ ཡུ ད nga le ne chung yin sa tyun da di nge ba to sa wa che wa da
0: shh
1: te ji jin de xiang lian ge di sha ta da shu ni ani zi bu jie de ne gong xu yi de yi
0: ji ma ne gong xin na sim na ke xie xie yuan ma ji
1: a zi tu ya me ni ma ji
0: 让马金切莫成拉给从了给表情啊用呀了可是修云的也是那么多特地地怕这一我也让你笑一打爹我也给猜个有马西都是特地传闻我呢搞到了西拉个呀个我自己真马西打
2: 大姐，叫徐志，叫徐志，叫徐志。这个都是不留个，让卡地全部归这钱呢。我那住自己买呗。
1: 朱梅，我在这儿主要干买不让个新个是不？
2: 上个些大钱呢，广大投资又不大，俺们都赚钱没着。
1: 既然是项目了，赶紧念吧。
2: 人生的事把名称买下来给不要人，俺没几个钱钱明白。让就我个钱钱的生命，你家人刚来考试个月，岁岁里面我过小工人是吧？
1: 老徐，俺让你个这娃儿爹不赢呢，怎么在这结果也多个？
2: 就认不起，让你们都看了啥么穷？
1: 简单，当然来个这个就当，让你两个门个要人，
2: 大人，你们都抓。